எம் வெங்கடேஷ் குமாரவிரத நிதி அம்பிகர சவுடையனவர ரச்சினி க்ஷீரதிந்தாத துப்ப க்ஷீரவப்புதே க்ஷீரதிந்தாத துப்ப க்ஷீரவப்புதே. ரிட்டன் பை அம்பிகர சவுடையா, சங் பை எம் வெங்கடேஷ்குமார்.

குமர்தாஸ், ஃப்ளூட் பை அமித் ஏ நாடிக். அக்கம்பனி சார் ஆன் த மிருதங்கம் பெங்களூரு வி பிரவீன். ஆன் த தபலா ஆதர்ஷ் ஷனை. டு பிகின் வித் ராக் வாச்சஸ்பதி, செட் டு ஆதிதாள, ராகத்தான பல்லவி.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: பிரசாத் வெங்கட்ராமன் அவர்கள் பாடுகிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். வந்தேகம் என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: பிரசாத் வெங்கட்ராமன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். இனி நன்னு பாலிம்ப என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மோகன ராகம் ஆதிதா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை பிரசாத் வெங்கட்ராமன் அவர்கள் பாடினார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: உச்சிஷ்ட கணபதவு காசிராம கிரியராகம் ஆதிதாளம்.
1: லிசன் டு உச்சிஷ்ட கணபதவு, அ கம்போசிஷன் இன் ராக் காசிராம கிரியா செட் டு ஆதிதாள்.

0: ரகுநாத நன்னு சூரரஞ்சனி ராகம் ஆதிதாளம் ராம்நாடு ஸ்ரீனிவாச ஐயங்கார் ரச்சனா.
1: ஸ்ரீமதி சுதாராணி கண்டினியூஸ் ஹர் ரிசைட்டல் வித் எ காம்போசிஷன் ஆஃப் ராம்நாட் ஸ்ரீனிவாச ஐயங்கார். ரகுநாத நன்னு என் ராக் சூரரஞ்சனி செட் டு ஆதிதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக. இப்பொழுது
2: அஜய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம்.
3: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
4: On Ragam 24/7 DTH, we bring you
5: vocal recital by Akshay Padmanabhan. He is accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Kalledai Kuruchi S. Sivakumar.
2: Sri Parvati Parameshwarav, Muthuswami Dikshitha Krithiyudan Nigazhchiyinai Aarambikkirar, Bauli Ragam, Adi Thalam.

0: அக்ஷய் பத்மநாபன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். டாக்டர் நர்மதா அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம்.
1: On Ragam 24/7 DTH Anytime Indian Music, you are listening to a
2: vocal recital by Akshay Padmanabhan. He is accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Kalledai Kuruchi S. Sivakumar.
0: Nigazhiyil todandhu Sri Kanthimathim Muthuswami Dikshithar Kruthi Hemavati Ragam Adithaalam.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அக்ஷய் பத்மநாபன் அவர் பாடினார். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம்.
1: On Ragam 24/7 DTH, Anytime Indian Music, we brought you
2: vocal recital by Akshay Padmanabhan. He is accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Kalledai Kuruchi S. Sivakumar.
3: Padaippu Chennai Vanili Nilayam Ragam DTH Enneramum Indi Isai 24 mani neramum idividada oligarappu ungalukkaga.
4: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஆர் பிரசன்னா அவர்களின் கிட்டார் இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ கிட்டார் ரிசைட்டல் பை ஸ்ரீ ஆர் பிரசன்னா. He is accompanied by Haridwara Mangalam Shri A.K. Palanivel on the Tavil, Shri J. Vaidyanathan on the Mridangam and Dr. S. Karthik on the Ghatam. Nigalshil Mudalil, Siddhi Vinayakam, Muthuswami Deekshithar Kriti, Shanmuga Priya Ragam, Rupakathalam. The program begins with Siddhi Vinayakam, composed by Muthuswami Deekshithar, in Rag Shanmuga Priya, set to Rupakthal.

இனி சமயம் இதே ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம். ராகம் புத மனோகரி, ஆதிதாளம். லிசன் நவ் டு சமயம் இதே, கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர், இன் ராக் புத மனோகரி, செட் டு ஆதிதாள்.

இனி குழலூதி மனமெல்லாம், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடல், காம்போஜி ராகம் ஆதி தாளம். லிசன் நவ் டு குழலூதி மனமெல்லாம், ரிட்டன் பை ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், கம்போஸ்ட் என் ராக் காம்போஜி, செட் டு ஆதிதாள்.

இனி ரா ராமா இன்டி தாக தியாகராஜர் கீர்த்தனை அசாவேரி ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ரா ராமா இன்டி தாக கம்போஸ்ட் பை சேன் தியாகராஜ இன் ராக் அசாவேரி செட் டு ஆதிதாள்.

ஸ்ரீ ஏ கே பழனிவேல் ஆன் த தவில், ஸ்ரீ ஜே வைத்தியநாதன் ஆன் த மிருதாங்கம், அண்ட் டாக்டர் எஸ் கார்த்திக் ஆன் த கட்டம். இனி தாயே திரிபுர சுந்தரி பெரியசாமி தூரன் பாடல், ராகம் சுத்தசாவேரி கண்டச்சாப்பு தாளம். லிசன் நவ் டு தாயே திரிபுர சுந்தரி, ரிட்டன் பை பெரியசாமி தூரன், கம்போஸ்ட் இன் ராக் சுத்தசாவேரி, செட் டு கண்டச்சாப்பு தாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஆர் பிரசன்னா அவர்களின் கிட்டார் இசை. பக்கவாத்தியங்கள் ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a guitar recital by Shri R. Prasanna. He was accompanied by Haridwara Mangalam Shri A. K. Palanivel on the tavil, Shri J. Vaidyanathan on the mridangam, and Dr. S. Karthik on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.